அரங்கம் என்று பூத்த பூப்புட என்று பூக்கும் இந்த காலை பொழுது எப்பொழுதும் அன்போடும் பண்போடும் நாம் ரசிப்போம். அனைவரும் இணைந்து ஒன்றாக நாம் இருப்போம். இன்றைக்கு நமக்கு சோகம் இருந்தாலும் நாளை நமக்கு சந்தோஷம் வரும். என்று நாம் இன்று உள்ள சோகத்தால் நாளை வரும் சந்தோஷத்தை மறக்காமல் இருப்போம். யார் நம்மளை வருந்தாலும் நாம் யாரையும் மறக்காமல் இருப்போம். வெறுப்பவர்கள் யாராக இருந்தாலும் நேசிப்பவர்கள் நாமவே இருப்போம். அனைவருக்கும் இனிய காலை.

வணக்கம், ஏ வெரி ஸ்பெஷல் குட் மார்னிங் டு ஆல் ஆஃப் யூ. புதிய நாள் இன்றைக்கு சிறப்பான நாள். 94.5.6 நாடிய போடுமகேட்ஸ் 94.6 எப்பன் மணி வரிசைகளிலும் வடக்கமாக 7 மணி முதல் 8 மணி வரை உங்கள் காலை நிகழ்ச்சி உங்கள் மார்னிங் ஷோலவா. இனவை இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள்.

0: இன்றைய காலை சிந்தனை. வானம் என்றால் ஆயிரம் நட்சத்திரங்கள் வரும், வாழ்க்கை என்றால் ஆயிரம் துன்பங்கள் வரும், சூரியன் வந்தால் நட்சத்திரங்கள் மறந்து விடுவது போல் தன்னம்பிக்கை இருந்தால் துன்பங்கள் அனைத்தும் மறந்து போகும்.
1: அங்கதால் ஞாபகம் ஞாபகம் மெமரிஸ் உன் நினைவில்.
0: 1997 ஆண்டில் ஜூன் மாதத்தில் 27 வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். படத்தின் பெயர் சூரியவம்சம். இயக்குனர் விக்ரமன் அவர் தேகத்தில். திரைப்படத்தில் நடிகர் சரத்குமார் மேலும் நடிகை திவ்யானி ஆகியோரும் இந்த திரைப்படத்தில் முக்கிய பாத்திரங்கள் எடுத்திருந்தனர். இந்த திரைப்படம் சிமித்தவர் எஸ் ஏ ராஜ்குமார். அவர்கள் பாட்டுக்கு குரல் தருகின்றவர் ஹரிஹரன்.

0: ஒருவர் எல்லா நல்ல செயல்களையும் செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, ஆனால் அவர் மற்றவர்களை பற்றி பின்னால் குறை கூறாமல் இருந்தால் அது ஒரு நல்ல பண்பாகும். Even if a person does not practice virtue fully, it is still good if he does not speak ill or voices behind the backs.
1: Evergreen songs with RJ Sundaram on Tenisi Arangam.

0: 96.7 MHz உங்கள் விருப்பமான ஒரு ஸ்ரீவாந்த் ஒடியில் உங்கள் விருப்பமான டென்னிஸ் அரங்கமாதி காலை துறவுகளுக்காக உங்களை முழக்கங்கள் சுவையினம் 8 மணி வரை ஸ்டேச்சுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஜூன் மாதம் படி 4ஆம் தேதி அனைவருக்கும் இனிமையான நாள். அவர் மார்னிங் வண்டர்ஃபுல் டே.
1: With RJ Sundaram from 7 a.m. to 8 a.m. Jani Seyaranga.

அனைவருக்கும் எமது ஆரம் ஸ்ரீ வானொலியில் வடக்கு மக இந்த அதிகாலையில் வருக வருகை என்ற அன்புடன் நாம் தெல்வர் வைக்கின்றோம். சரி, நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நீங்கள் யாவரும் நலம் என்று நம்புகின்றோம். வீக்கெண்ட் இன்னைக்கு நடுக்கிழமை ஜூன் மாதம் 14ஆம் தேதி. ஆல்ரெடி இந்த இனிய நாட்டுக்கிழமை காலையில் உங்களை அன்புடன் நாம் வரவேற்கின்றோம். வழக்கமாக உங்கள் இதயங்களை மகிழ்விக்கும் இனிய பாடல்கள், மேலும் உற்சாகமான மேலும் மற்றும் நேர்மையான சிந்தனைகளுடன் இன்றைய சிறப்பு காலை நிகழ்ச்சி தொடங்குகிறது அல்லவா? மேலும் எங்கு போனாலும் மட்டும் அடங்க போங்க.

அம்பர்லி, ஞாயிற்றுக்கிழமை என்பது ஓய்வுக்கும் குடும்பத்தினருடன் நேரம் செலவிடுவதற்கும் புதிய வாரத்திற்கான புத்துணர்ச்சியை பெறுவதற்கான ஒரு அருமையான நாள் அல்லவா? இந்த ஆண்டுக்கான காலையில் உங்கள் வீட்டிலும் மனதிலும் மகிழ்ச்சி, அமைதி மற்றும் நம்பிக்கை நிரம்பி இருக்கட்டும். மேடம், இன்னைக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை சில பேர் வேலைக்கு போக வேண்டும் அல்லவா? இதுவே இந்த நாள் மகிழ்வான நாளாக அமையும். இனிய நண்பாட்டுக்கும் மேலும் சூரியன் தோழடி உடைக்கின்றது, மேலும் குளிர்காலம் தொடங்குகிறது. அவ்வளவு குளிர் இல்லை. மேலும் எமது ஆரம் ஃப்ரீ வாந்தொழியில் உங்களுக்காக இசைமடையை போடுகின்ற ரிஜிஸ்டர் 8 மணி வரை.

இந்த அழகான காலையில் உங்கள் ஜன்னலை திறந்த இயற்கையின் குளிர்ந்த காற்றை சுவாசியுங்கள். பறவைகளின் இனிய குரல் இனிய குரல்களை கிளங்கள் ஒரு சூடான தேநீர் அல்லது காஃபி இந்த நாளை மகிழ்ச்சியாக தொடங்குங்கள். மேலும் இன்றைக்கு நீங்கள் எங்கு இருந்தாலும், வீட்டில் குடும்பத்துடன் இருந்தாலும், வெளிக்கு சென்று கொண்டிருந்தாலும், நண்பர்களுடன் நேரம் செலவிட்டு கொண்டிருந்தாலும் உங்கள் துணையாக நாங்கள் இருக்கின்றோம்.

அம்பர்களை கடந்த வாரத்தின் நம்முடைய கவலைகளை மறந்து புதிய நம்பிக்கையில் உடன் இந்த நாளை நாம் வரவேற்கின்றோம். உங்கள் குடும்பத்தினருடன் அன்பை பகிருங்கள். உங்கள் மனதிற்கு பிடித்த செய்களை செய்யுங்கள். இன்றைக்கு முழுவதும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தினருக்கும் ஆரோக்கியம், அமைதி மற்றும் சந்தோஷம் நிறைந்த நாளாக அமைய எங்கள் மனமார்ந்த வாழ்த்துக்கள்.

0: more happy returns of the day.
1: இன்றைக்கு நாட்டுக்கிழமை ஜூன் மாதம் பதினான்காம் தேதி அடுத்த பாடலின் நான்கு போக்குவரத்து சேர்ந்த குலகன் திருக்குலகன் திருப்படி கமலம் கண்ணியப்பன் நாயகன் அவர்களுடைய திருமண நிறநாட்டை நம்ம அன்புடன் தொடங்கிக்கிட்டோம். மாமன் வனைசா பக்கோவாளன் செந்திலத்தை திவினா மாமன் தாபிசன் பெரியம்மா ரூபி அக்கா சப்ரினா லக்ஷியானா நில்வானா ஜிஸ்னி வெமிலா மிவிலா அதிசன் மயிலன் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். மேலும் சிறப்பாக இந்த பாடலை நாம் பேத்திசா ஊரைச் சேர்ந்த ரீதிசன் போசிலன் தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வடகீகனும் அத்தே வனசம் அமன் வாசன் அண்ணன் பவீசன் ஆகியோரின் சார்பில் என்ற வாட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றைக்கு புனாக்கே ஊரைச் சேர்ந்த திரு வாசன் வீரச்சாமி அவர்களுடைய பிறந்தாள் விழாவை கொண்டாடி இருக்கிறார். அவருடைய மனைவி சுந்தரி மகன் வீசன்

மருமகள் அருமை அம்மா மணி சின்னம சரோஜ் சர்வீன் செந்தில் சசியுதத்மா ஒரு சேர்ந்தவருடைய மகள் சிவானி மேலும் மருமகன் நீதன் பேரன் சிவையன் நன்னி அசோதா அண்ணன் சச்சுடா மோகன் யோகினி வீரச்சாமி குடுத்தார் வீரன் குடுத்தார் ஆகியோரின் சார்பிலும் நல்வாட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக இந்த பாடலினை நாம் லெஸ்காலி உரைச்சேர்ந்த ராஜு நாயக்கன் மேலும் ஜெசினி ரோடிசன் குமிலாதேவி ஆதவன் அத்திநாயகி ஆகியோருக்குடன் நாம் முடங்குகின்றோம். மேலும் அடுத்த பாடலினை நாம் புத்துது புத்துது உரைச்சேர்ந்த ஜீவகுமார மம்பத்தா தனது பிறந்தாத்தின மண்முடன் முடங்குகின்றோம். அப்போ பாலன் அம்மா யுவனா யுவானி யான் சிவாயன் மேலும் கம்பீலா நிவேத் ஐயன் மேலும் கியான் ரவீன் அத்தி வினா மேலும் சிவாங்கி அப்போ ஐசிரோன் அத்தி அருமை பிரிசிலா குமிலா மேலும் பீனா தனுஷா சுசிலா சீனிவாசன் மாலா ஆகியோரின் சார்பிலின் வட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படையில் அமுகை உரை சேர்ந்த சுனு தனது பிறந்தவற்றை நம்ம அன்புடன் வடங்கிகிடும். மேலும் புஷ்பா அப்பா ராஜன் நம்ம பிருந்தா கோபாலன் ரீதா வாசு நீலா கெவன் கென் கேதான் மேலும் மாலினி ஜோ எல்வின் வாணிசா கிவன் கேதா நாதன் அருங்கி மேலும் சிலனா ராமச்சையா ஆகியோரின் சார்பிலும் வட்டுக்களை கூறுகின்றார்கள். இன்றும் தியாகூசூரை சேர்ந்த திருமதி வானிசா சுப்ராயன் வெய்யப்பூரி அவரது பிறந்த விழாவை கொண்டாடுக்கிறார். அவருடைய துணைவன் நாதன் மேலும் பல்லவி அம்மா ஆனந்தா அப்பா சந்திரன் சந்திரன் வானிசன் ஆகியோரின் சார்பின் வெட்டுக்களை கூறுகின்றார்கள். சிறப்பாக எந்த படனில் நாம் புவானோம் இப்போ சேர்ந்த சர்வசி உச்சாமா தனது பிறந்தாட்டை நாம் அன்புடன் வழங்குகிறோம். அம்மா சரிக்கா அப்பா விஸ்மயித் தன்யேஸ் ஜனி புனம் விமா கமலன் விஸ்வானி ஷீலா ராதா மேக்னா மேலும் மீனாட்சி ஆகியோரின் சார்பிலும் நிபட்டுக்களை கூறுகின்றார்கள்.

அம்மர்களை அடுத்தபடியே நாம் போற்றி சுவசிக்கும் சின்ன பாப்பா ஸ்ரீவள்ளி தனது பிறந்தாட்டை நம் அன்புடன் வழங்குகிறோம். மேலும் சில்லுகாடு மேலும் உற்றார் உறவினர்கள் ஆகியோரின் சார்பில் நல்வாழ்த்துக்களை கூறுகின்றார்கள்.

0: அம்பர்லி, இந்த நாள் முழுவதும் உங்கள் இல்லங்களில் மகிழ்ச்சியும் மனங்களில் அமைதியும் வாழ்க்கையில் வெற்றியும் நிரம்பி எட்டும் உங்கள் அன்புக்குரியவர்களுக்கு அழகான தருணங்கள் உருவாக்கி இந்த ஞாயிற்றுக்கிழமை இனிமையாக கடையுங்கள். கண்டிப்பாக மீண்டும் சந்திப்போம். இந்த நாள் மகிழ்வான நாளாக அமைய இனிய நல்வாழ்த்துக்கள். ஒன்றுபுல் சந்தையன் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கமாக இனம்பர் ராஜேந்திரா வந்திருக்கின்றார். வணக்கமாக 8 மணிக்கு தொழில் ராகாலு அல்லவா ராஜேந்திர காரு?
1: Yes, vanakkam Sundaram, well said Tuli Ragalu.
0: As usual, welcome on FM Thalamba, Manikaram on RM3 Vanoli.
1: RM3, thank you. Nandri Mika, Nandri Sundaram.
0: Bye-bye.

0: நிரந்தரம் நீ சண்டி பாப்பல்லே நாளக்கே நிரந்தரம் நீ சண்டி பாப்பல்லே
1: தேங்க்ஸ் சரேனா.